ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: நெட்வொர்க்ஸ் பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: ਸਾਡੀ ਥਾਂ ਹੈ
2: ਬਹੁਤ ਇੱਕ ਹੈ ਤਈ ਫਾਰਮ
3: ਆਵਰ ਪਲੇਸ ਓਕਲੈਂਡ ਗੁੱਡ ਵੈਦਰ ਗੁੱਡ ਪੀਪਲ ਐਂਡ ਆਈ ਲਾਈਕ ਇਟ
4: I love weather here. Not too much hot and not too much cold.
5: I love the fact that I'm in the center of a very, very busy city and there's all these amazing parks. I can enjoy solitude in the center of a city with 1. Something million people.
6: I do like Auckland because of the business and also I like the weather over here and I like the people.
7: Every community is living very peacefully and friendly. This I like.
8: On air, online, on mobile. PlanetAudio.org.nz. The Community Connection.